0: உப்பத்தால் ரச காணாரே துருத்தேக்தால் லாகி லகன தோரே பியாசே. உஸ்க துருத் தீன்தால் சத்துர சுகர. ஆயிய சுன்தே ஹே ராக துர்கா.
1: இன் டுநைட்ஸ் ப்ரோக்ராம் ஹி இஸ் அக்கம்பனிட் ஆன் த தபலா பை பண்டித் ஜடேஷ் ஹூகார் அண்ட் ஆன் த ஹார்மோனியம் பை டாக்டர் சுதாம்சு குல்கர்ணி. பண்டித் கைவல்ய குமார் குரவ் பிகின்ஸ் இஸ் ஓக்கல் ரிசைட்டில் வித் ராக் துர்கா. ரூபத்தால் ரச கான்ஹாரே, த்ருத் ஏக்தால் லாகி லகன தோரே பியாசே, த்ருத் தீன்தால் சதுர சுகர.